0: మన జనరంజని.
1: அஸ்மைக யோக தஸ்மைக போக அஸ்மைக ராக ஹிந்தோளம் அங்காங்க தேஜ சிங்கார பாவ சுகுமார.